அந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

ஜூண்டுக்குன்னா அந்த தந்தர் தொந்தர் அந்த வந்தர் ஜூண்டுக்குன்னா.

ஹாய் வணக்கம். இன்னைக்கு சவுத் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் அவர் ஃபேவரேட் ஆக்ட்ரஸ், ரொம்ப ப்ரெட்டியான ரொம்ப க்யூட்டான நம்ம த்ரிஷாவோடைய பர்த்டே. நம்ம த்ரிஷாவுக்கு இசைத்தன்றல் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு த்ரிஷா பர்த்டே ஸ்பெஷல் இசை தென்றல் வித் மீ ஆர்ஜே அருணா.

1999 ஜோடிங்கிற படத்துல ஹீரோயினான சிம்ரனோடைய ஃப்ரெண்டா சப்போர்ட்டிங் ரோலா தான் முதல் முதலா த்ரிஷா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அறிமுகமானது. அதுக்கப்புறம் லேசா லேசா, மௌனம் பேசியதே, இந்த மாதிரி படங்கள்ல லீட் ரோல்ஸை பண்ணித்தான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க த்ரிஷா.

നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് തൃഷ ബർത്ത്ഡേ സ്പെഷ്യൽ ഇസായി തെൻഡ്രൽ. 2003 ഹരി ഡയറക്ട് പണ വിക്രം ഹീറോ ആണ് സാമിങ്കര പടം தான் തൃഷാവോட கரியர்ல பிரேக் த்ரூ ஆன படம். சாமிங்கர படம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2004 ரிலீஸ் பண்ண கில்லிங்கிற படம், தரணி டைரக்ட் பண்ண கில்லிங்கிற படம், அது வந்து அடுத்ததா சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துல தனலட்சுமிங்கிற கேரக்டரை தான் த்ரிஷா பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா மக்களுக்கு நம்ம வீட்டு பொண்ணு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த மூவி.

2008 ரிலீஸ் ஆன அபியும் நானுங்கிற காமெடி படம், 2010 ரிலீஸ் ஆன எவர் ரொமான்டிக் ஹிட் மூவி நம்ம கௌதம் மேனன் படம் வினை தாண்டி வருவாயா, 2016 வெளிவந்த ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி கொடி நம்ம தனுஷ் டபுள் ரோலில் வந்த கொடிங்கிற மூவி, அதுக்கப்புறம் ஹிஸ்டோரிக்கல் ட்ராமா இருந்த 2022 ரிலீஸ் ஆன நம்ம பொன்னியின் செல்வன், இந்த படங்கள் எல்லாமே வெரைட்டியாக நடித்து வந்திருக்காங்க நம்ம த்ரிஷா. கொடிங்கிற படத்தில் ஹீரோயினாக வந்து வில்லத்தியாக மாறியிருக்காங்க. 1999 த்ரிஷா வந்து மிஸ் சென்னை ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபிலிமுக்கே வந்தது. 2001 மிஸ் இந்தியா காம்படிஷனில் மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல் அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க நம்ம த்ரிஷா.

சோ இதோட நான் கிளப்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு த்ரிஷா பர்த்டே ஸ்பெஷல் இசை தண்டல்ல நம்ம பிளே பண்ண த்ரிஷா நடிச்ச சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். So this is RJ Aruna signing off from Isai Tendral.